0: வாடே
1: தபாரே
2: புத்தரங்கம்மா புத்தலங்கம்மா கத்த புள்ள நீ செத்துரு வாடாதே நீ உத்தார் விடாதே
1: மாவுனா
3: ஹே வாட் லாங்குவேஜ் இஸ் திஸ் வாட் ஆர் யூ டாக்கிங் அபௌட் மேன்.